பாட்டும் பாடி சிறுக்கு ஸ்மிதாயோட கசரன் டான்ஸ், சைலன்ட் ஹீரோ ரஜினி படமும் ஜாக்கி சானோட ஆக்ஷன் த்ரில்லர், பட்டன் ஃபாஸ்ட் ஃபுட் லிட்டில் சிக்கேரி மசாலா தோசை ரசவடை சாம்பார்.

0: பாடல்கள்.
1: தென்றலை போன்ற பாடல்கள். அன்பு நேயர்கள், வாட்ஸ்அப் மூலம் விரும்பி கேட்டுக்கொண்ட தமிழ் திரைப்பட பாடல் நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இசைத்தன்றலில் உங்களுடன் நான் சுரேஷ். எல்லா பிரியப்பட்ட கூட்டுகாருக்கும் இசைத்தன்றலிலேக்கு ஹிருதயம் நிறைய ஸ்வாகதம். SBB சாரினோடுள்ள எல்லா சிநேகவும் உள்கொள்ளிச்சு கொண்டுள்ள ஒரு சந்தேஷமான இன்ன ஆத்தியம். ஹாய் இசைத்தன்றல், வணக்கம். SBB சாரின் மேலே ஒரு பெரிய ஆராதிகையாய எனக்கு கேட்க விரும்புகிற பாட்டு நீலவான ஓடையில், சித்திரம் வாழ்வே மாயம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த பாட்டை அர்ப்பணிக்கிறேன். SBB சாரின் சப்தம் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பிரத்யேக சந்தோஷம் தான். இங்கே எழுதியிருக்கணும், பிந்து திலீப், திருஷூர் கொடகரையில் இருந்தும்.

வணக்கம் இசைத்தன்றில். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பன் அனீஷ் கொல்லம்படியினம்மாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, மன்னன் படத்தில் உள்ள அம்மா என்றழைக்காத பாடல் வைத்து கொடுக்குமா என்று சொல்லியிருக்கணும். மனோஜ் தென்னிலாபுரம். அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு பாடல் கேட்போம். பாடியது யேசுதாஸ்.